0: திரும்ப நீங்க மேசேஜ் சொல்லாம நட்பான
1: Dispatch Summit 1871 en route to Route 24.
2: Appreciate 1871 responding, 1871.